இல்லை நீ விளாண்டுட்டு அசுமிங்க வந்துட்டு பிங்கு வச்சு தரம்மா அவங்களோட கிண்ணகம் விஷ்ணு நிஷ்பட்ட நிச்சாச்சேரியலாங்கும் இன்னொரு சச்சியாக ஹாவி இல்லை நியூஸ்ரீ தோப்பட்ட துவாச்சேரியலாங்க லிவினை துலாக்கு ஹாலர் தங்க 0947